0: Mai.
1: Kita tidak takut final authority layu jangan ingat saya takut biarang.
2: பிடியாத இருளில் அன்று அமையாத ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சுழியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.